நேரம் 5:34:30. நவீன எம் கே தியாகராஜர் பாகவதர் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நேரம் 5:45. எம் கே தியாகராஜ பாகவதர் பாடிய பாடலை இப்பொழுது கேட்கலாம். சிவகவி திரைப்படத்திலிருந்து.
1: ஹே கல்யாண குண மய

நேர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 31 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 5 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 22 தேதி செவ்வாய்க்கிழமை மலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்லதை வழங்கட்டும் என்ற வாழ்த்துக்களுடன் 100.1 MHz FM கோல்டு அலைவரிசையின் எமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

90.1 MHz FM கோல்டு அலைவரிசையில் நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் தேனிசை. கே சோமு அவர்களின் வரிகளில் பி சுஷீலாவின் குரலில் ஒலிக்கிறது.

0: இதுவரை தேனிசை கேட்டீர்கள்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: ஸ்ரீ ஜெயசங்கரஹ ரவிவாசரே நியூயார்க் நகரம் பிராப்தவான். சஹ சயுக்த ராஷ்ட்ர மஹாசபாயாஹ ஏகாஷீதி தம சத்ரே பாரதீய பிரதிநிதி மண்டலஸ்ய நேத்ருத்வம் குர்வன் அஸ்தி. சிதம்பர் மாசஸ்ய ஷட்விம்சதி தினாங்கே அசௌ சயுக்த ராஷ்ட்ர மஹாசபாயாஹ சாமான்ய சர்ச்சாயாம் விஷ்வநேத்ரீன் சம்போதயிஷ்யதி. தஸ்ய உபவேசனானாம் ஆரம்பஹ பிரான்ஸ் தேசஸ்ய விதேஷ மந்திரினா ஜீன் நோயல் பேரோ இத்யனேன சஹ அபவத். சாமாஜிக சஞ்சார படலே பிரகாசிதே ஏகஸ்மின் சந்தேஷே ஸ்ரீ ஜெயசங்கரேண உக்தம் யத் நியமிதோபவேசனானி தூரபாஷ சம்பாஷணானி ச உபயோ தேசயோ விசேஷ வைஷ்விக ரணநீதிக சஹமதி சம்பந்தஸ்ய கதிம் நிரந்தரம் ஸ்தாபயிதும் சாஹய்யம் குர்வந்தி. சஹ உக்தவான் யத் உபவேசனாவதௌ க்ஷேத்ரியாஹ வைஷ்விகாஷ்ச விஷயாஹ விசேஷதஹ யுக்ரேன சம்பத்தம் விஷயமாதிருத்ய விசார வினிமயஹ ஜாதஹ. உபௌ நேதாரௌ பஹுபக்ஷீய விஷயேஷு சயுக்த ராஷ்ட்ர சுரக்ஷா பரிஷதி பரிஷ்காரம் சமேத்ய ஸ்வகீயே த்ருஷ்டேஹ பரஸ்பரம் விநிமயம் க்ருதவந்தௌ. பாரத நியூசிலாண்ட் தேசயோ மத்திய முக்த வியாபார சந்தி அஸ்ய வர்ஷஸ்ய அக்டோபர் மாசஸ்ய விம்சதி தினாங்கே விஜயதஷ்மீதஹ பிரவர்த்திஷ்யதே. ஹ்யஹ நவதில்லியாம் வார்த்தாஹர சம்மேலனம் சம்போதயன் வாணிஜ்யோத்யோக மந்திரி பியூஷ கோயலஹ உக்தவான் யத் அனேன சந்தினா நியூசிலாண்ட் தேசாய பாரதஸ்ய சத பிரதிஷதம் நிர்யாதேப்யஹ சர்வேப்யஹ வஸ்துப்யஹ சுல்க முக்த பிரவேசஸ்ய சௌவித்யம் பிரதாஸ்யதி. ஸ்ரீ கோயலஹ உக்தவான் யத் அனேன சந்தினா பாரதஸ்ய சூக்ஷ்ம லகு மத்யமோத்யமேப்யஹ க்ருஷகேப்யஹ ஹஸ்த ஷில்பிப்யஹ ததா ஹஸ்த தந்து ஷில்பகாரேப்யஹ்ச மஹத் லாபம் பவிஷ்யதி ததா ஆஜீவிகாயாஹ நூதனாஹ அவசராஹ ஸ்ருஜ்யந்தே. ஏஷியா க்ரீடாசு பாரதஸ்ய க்ரீடகஹி ஹ்யஹ ஜாபான தேசஸ்ய ஐசி நாகோயா நகரே ஷட் பதக்கானி விஜிதானி யேஷு சத்வாரி ரஜத பதக்கானி த்வேச காஞ்ச பதக்கே ஸ்தஹ. புருஷாணாம் தச மீட்டர் மிதாயாம் ஏர் ரைஃபல் ஸ்பர்தாயாம் ஹிமான்ஷு டில்லோ இத்யனேன ரஜத பதக்கம் விஜிதம் ருத்ராங்க்ஷ பாட்டிலேன ச காஞ்ச பதக்கம் பிராப்தம். அஸ்யாஹ ஏவ பிரதியோகிதாயாஹ புருஷாணாம் தல ஸ்பர்தாயாம் அபி பாரதேன ரஜத பதக்கம் பிராப்தம். மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸ் இத்யஸ்யாம் பிரதிஸ்பர்தாயாம் சுச்சிகா தாரியால் இத்யனயா ஷஷ்டி கிலோகிராம மிதே வர்கே காஞ்சிய பதக்கம் விஜித்ய அஸ்மின் கிரீடா க்ஷேத்ரே பதக்கம் விஜேத்ரிஷு பாரதீய க்ரீடிகாசு பிரதமா ஜாதா இதி வார்த்தாஹ.
1: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசை. இனி உங்களுக்காக வழங்க இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 7:15 திரை இசை, 7:30 ஆட்ஸ் அவேரி டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை, நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி பத்ரி நாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமூஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இடம்பெறுவது சித்திர சங்கீதம், 12:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரைகானம், 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர், எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே

சீதலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்ன கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து திரைகானம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசை. மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா டெல்லி அஞ்சல். 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஏ ஆர் சௌமித்ரன். சங்கீதம் சந்தோஷம், வேதாந்த் ஸ்ரீநாத் வழங்கும் மிருதங்க இசை. நீதிக்கதை சொல்பவர் வி சௌரீஷ். சிறுவர் சோலை நிகழ்ச்சியின் நிறைவாக பகுத்தறிவு கவிராயர் உழுமலை நாராயண கவி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஆர் யஜ்ஞ நாராயணன். 7:45 திரைப்பட பாடல். 7:50 செய்தி கதம்பம். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். 10:10 விஸ்வதர்ப்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 5 டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 7:26. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரையிசையில் நிறைவாக கேட்கலாம் சித்ரா குரலில் மெல்ல திறந்தது கதவு இந்த படப்பாடல்.

0: திரு இசை கேட்டோம்.
1: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
2: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
1: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆட்சவேரி டெல்லியிலிருந்து.
3: सेवा प्रभाग प्रस्तुत करता है कार्यक्रम आज सवेरे।

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கி கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்த பாடல் ஒலிப்பது சுப்லாஷினி, அனிருத் ரவிச்சந்தர், அசல் கோளார் ஆகியோர் குரல்களில், கூலி படத்திலிருந்து.

0: கடற்படை பாரதிய சேனா.
1: நேரம் 8:45. 10 நொடி. நேர்கள் இணைந்து ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானம். திரைகானத்தின் அடுத்த பாடல் மனோஜ்னா குரலில் இதயம் முரளி, இந்த படத்திலிருந்து.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தின் அடுத்த பாடல் திபு நின்னன் தாமஸ், சிலம்பரசன் டி ஆர் ஸ்வேதா மோகன் ஆகியோர் குரல்களில், டீசல் படத்திலிருந்து.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரைகானம். மீண்டும் இணைவோம் இதே அலைவரிசையில் 10:30 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி. நேரம் 9 மணி. அரங்கிசை. நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். டாக்டர் டி. பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம். டாக்டர் வி. சுரேஷ் அவர்கள் கட்டம். நரசிம்ஹ மாமவ. சுவாதி திருநாள் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆரபி ராகம் கண்டசாப்பு தாளம்.

நேரம் 9:35:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் நாகை ஆர் முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டாக்டர் டி பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்துள்ளார். ஸ்ரீமுஷ்ணம் வி ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி எவரி மாட்ட காம்போதி ராகம், தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

காம்போஜி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசையில் இதுவரை நாகை ஆர். முரளிதரன் அவர்களின் வயலின் இசை கேட்டோம். டாக்டர் டி. பத்ரிநாராயணன் அவர்கள் உடன் வயலின் வாசித்திருந்தார். ஸ்ரீமுஷ்ணம் வி. ராஜாராவ் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி. சுரேஷ் அவர்கள் கட்டம்.

0: நேரம் 10:30, 5 ஆகாஷ்வாணி, சென்னை.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: நேயர்கள் இணைந்திருக்கும் 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் மனதை வருட வருகிறது சுகமான ராகங்கள். முதல் பாடல் பிரியம் படத்திலிருந்து, கோபால்ராவ் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்து சுந்தர புருஷன் படத்திற்காக சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. தொடரும் பாடலின் படம் ரெட்டை ரோஜா. பாடலை பாடியுள்ளவர்கள் மனு, சித்ரா.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ₹100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்களில் அடுத்த பாடல் பரம்பரை திரைப்படத்திலிருந்து. SP பாலசுப்ரமணியம், சுஜாதா பாடியது. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:50 நிமிடம் 3 நொடி.

0: சுகுமான ராகங்களில் நிறைவான பாடல் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் ஆகியோர் குரல்களில் ஒலித்தது கோயம்புத்தூர் மாப்பிள்ள இந்த படத்திலிருந்து. தொடர்வது செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நூறு புள்ளி ஒன்று மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இணைந்து ரசிக்கலாம் திரைகானம் 11:30 வரை. முதல் பாடல் உதயம் என் H4 படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி பாடியது.

0: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: திரைக்கனம் வழங்கும் அடுத்த பாடல் தலைவா படத்திலிருந்து ஜி.வி. பிரகாஷ் சைந்தவி பாடியுள்ளது.

0: ஜாவேத் அலி குரலில் ஒலித்தது ஆலினால் அழகுராஜா திரைப்பட பாடல்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

திரைக்கானத்தின் நிறைவான பாடல் ஒலிக்கிறது. தேசிங் ராஜா படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் குரலில் பாடல் ஒலிக்கும் நேரம் 11:25:20.

0: 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருப்பது 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையுடன். வாழ்வியல் பண்புகளை விளக்க வருகிறது குறள் அமுதம்.

0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.
1: பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு.
0: செல்வம் பெருகி கிடக்கும் காலத்தில் ஒருவனுக்கு பணிவு வேண்டும். செல்வம் குறைந்து நிற்கும் காலத்தில் பணியாத உயர்வு வேண்டும். குறள் எண் 963, அதிகாரம் மானம்.
2: குறள் அமுதம் கேட்டோம். இனி இந்த அலைவரிசையில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அறிவிப்பினை தொடர்ந்து திரைகானம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர். எஸ் பவனேத்ரா அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலக்ஷ்மி அவர்கள் வயலின், பிரசன்னா கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம். 2:30 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, தொடர்ந்து திரைகானம். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு. இவை மூன்றும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை. சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஏ ஆர் சௌமித்ரன். சங்கீதம் சந்தோஷம், வேதாந்த் ஸ்ரீநாத் வழங்கும் மிருதங்க இசை. நீதி கதைகள் சொல்பவர் வி சௌரீஷ். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஸ்ரீ யக்ஞ நாராயணன். இவை அனைத்தும் சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இன்று இரவு 7:10. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை, டெல்லி செய்தி பிரிவு சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை ஐந்தும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 12:40:20. தொடர இருப்பது திரைகானம். முதல் பாடல் மிஸ்ஸியம்மா திரைப்படத்திலிருந்து பி. லீலா குரலில்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நிலையத்தில் நேரம் 12:12. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் பி. பானுமதி, கண்டசாலா ஆகியோர் இணைந்து பாடியது கள்வனின் காதலி படத்திலிருந்து.

0: பர்சனல் லோன் ஆஃபர்.
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: ஏஎம் ராஜா ஏ பி கோமலா இணைந்து பாடிய பாடல் கேட்டோம். நாம் திரைப்படத்திலிருந்து.
1: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
0: நிலையத்தில் நேரம் 12:22:35. 100.1 MHz FM கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து பி. பானுமதி கண்டசாலா குரலில்.

எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் பராசக்தி திரைப்படத்திலிருந்து நிறைவான பாடல் கேட்டோம். தொடர்வது தெலுங்கில் செய்திகள், ஹைதராபாத் அஞ்சல்.

மெல்லிசையில் அடுத்து சுதர்சனம் இசையமைத்த பாடலு பாடியுள்ளவர்கள் ஏ எம் ராஜா ஜிக்கி. பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தக்காரர் இ ஆனந்தன்.

0: சூரியன் உதித்தது வார், சுதந்திர சூரியன் உதித்தது வார், சூரியன் உதித்தது வார், சுதந்திர சூரியன் உதித்தது வார், சூரியன் உதித்தது வார், சுதந்திர சூரியன் உதித்தது வார், சூரியன் உதித்தது வார், சுதந்திர சூரியன் உதித்தது வார்.
1: நேரம் 12:54. 40 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்லிசை. நிறைவாக வருகிறது TL தியாகராஜன் பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை P. விஸ்வநாதன். பாடலை இயற்றியவர் சிங்கதிர்வாணன்.

0: மெல்லிசை கேட்டோம்.
1: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேரம் இப்பொழுது 3:15. திரைகானம் கேட்கலாம். தூரத்து இடிமுழக்கம் திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ் S. ஜானகி பாடிய பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்போர் இளையராஜா, எஸ் ஜானகி.

0: ஏ சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார் எல்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இதை ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி கொடுக்கறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் எல்லாம் கிளிக் பண்றத நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸ திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இதை நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: நேரம் இப்பொழுது 3:36:05. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைகானம். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் பூட்டாத பூட்டுக்கள் திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்பவர் எஸ். ஜானகி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து எங்க ஊரு ராசாத்தி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், SP சைலஜா பாடிய பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் குரு திரைப்படத்திற்காக. பாடலை பாடியிருப்பவர் எஸ் ஜானகி.

0: gold medal at the Asian Games after thrashing Sri Lanka by 147 runs in the final at Nissin in Japan today. Opting to bat, India posted 216 for the loss of 3 wickets in stipulated 20 overs, riding on Smriti Mandhana's 79 runs. In reply, Sri Lanka were bowled out for just 69 in 15.4 overs. This is India's first gold medal at the ongoing Asiad and overall 7th medal. The women in blue had won the gold in the previous edition of the Games too and have now defended their title against the same team. Prime Minister Narendra Modi have congratulated the women's cricket team on the feat. Indian men's badminton team defeated host Japan in the quarterfinals and assured itself of a medal at the Asian Games. And that is the end of this news bulletin.
1: நேரம் 4:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேநீர் நேரம். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
3: பர்சனல் லோன் ஆஃபர்
4: மறுபடியுமா? இதையும் பிளாக்
3: பண்றேன். துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்.
4: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
5: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
4: அப்ப நான் என்ன பண்றது?
5: கால் அட்டெண்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் தான் ஆகும்.
4: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
5: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
6: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
7: நமஸ்கார், மேஹூ கைலாஷ் கேர் और आकाशवाणी के सभी श्रोताओं को मेरा बारंबार प्रणाम। और भारत की सेना को समर्पित ये मेरा गीत भारतीय सेना, जो तीनों सेनाओं को समर्पित है, हर देशवासी को समर्पित है तथा भारत के हर सैनिक को समर्पित है, पैरामिलिट्री के, अर्धसैनिक बलों के हर सैनिक को समर्पित है, रक्षा मंत्रालय से लेकर देश के एक एक नागरिक को ये गीत समर्पित है। हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है। रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं। मैं हूं आपका कैलाश खेर।
8: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना। जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना। हर संकट का समाधान है भारतीय सेना। भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: நேரம் இப்பொழுது 5 மணி.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரகுநாயக்கா, அம்சத்வனி ராகம், ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அடுத்து நிதி சால சுகமா, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

இருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் மும்பை ஷில்பா கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து கலிகியுண்டே தியாகராஜர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ஆதிதாளம்.

0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
0: பர்சனல் லோன் ஆஃபர்
1: மறுபடியுமா? இதையும் பிளாக் பண்றேன்.
0: துபாய்க்கு ஃப்ரீ ட்ரிப்,
1: இதையும் பிளாக் தான். எவ்வளவு நம்பர்ஸ் தான் பிளாக் பண்றது?
2: போன்ல பிளாக் பண்றது மட்டும் ஸ்பேம் ஸ்டாப் பண்ணாது. ஒவ்வொரு தடவையும் புது நம்பர்ல இருந்து கால் வரும்.
1: அப்ப நான் என்ன பண்றது?
2: கால் அட்டென்ட் பண்ணிட்டு ட்ராய் டிஎன்டி ஆப்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க, பேங்கிங், டிராவல், இன்சூரன்ஸ். அப்புறம் சப்மிட் பிரஸ் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் தான் ஆகும்.
1: இதனால எல்லாருக்கும் ஸ்பேம் கம்மி ஆகுமா?
2: ஆமா, ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க.
3: ஜஸ்ட் பிளாக் பண்ணாம ரிப்போர்ட் பண்ணுங்க. ட்ராய் டிஎன்டி ஆப் இப்பவே பிளே ஸ்டோர் இல்ல ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.
4: நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி வி எஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஏ ஆர் சௌமித்ரன், சங்கீதம் சந்தோஷம் வேதாந்த் ஸ்ரீநாத் வழங்கும் மிருதங்க இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் வி சௌரிஷ், பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி அவர்கள் பற்றிய உரை வழங்குபவர் ஆர் ஸ்ரீ யக்ஞ நாராயணன், 7:45 திரை இசை, 7:50 செய்தி கதம்பம், 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மன்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை, 4:10 பொங்குமங்கலம் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை, கொங்கும்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில், 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆச்சவேரே டெல்லி அஞ்சல், 8:30 திரைகாணம், 9:00 அரங்கிசை, டாக்டர் நிரஞ்சனா ஸ்ரீனிவாசன் அவர்களின் பாட்டு, மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி குருராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகாணம், 11:30 மல்லைப்பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, பகல் 12:00 திரைகாணம், 12:40 மெல்லிசை, 1:10 இசைமலர் கே ஆர் சாரநாதன் அவர்களின் பாட்டு, திருவள்ளூர் வி பார்த்தசாரதி அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், 2:30 லயவன்யாசம், மந்தவெளி எஸ் மோகன்ராஜ், திருவொற்றியூர் எல் கோபாலகிருஷ்ணன் ஆகியோரின் தவில் இசை, இடம்பெறுவது மிஸ்ர சாப்பு தாளம், 2:45 திரைகாணம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஜ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது விஸ்லேஷன் டெல்லி அஞ்சல்.
5: ஆகாஷ்வாணி சமாச்சார் சேவா பிரபாக் கி பிரஸ்துதி விஸ்லேஷன்.
6: नमस्कार, आकाशवाणी समाचार के कार्यक्रम विश्लेषण के नए अंक में आपका स्वागत है। मैं प्राची प्रिया। श्रोताओं, स्वच्छता केवल हमारे आसपास की सफाई तक सीमित नहीं है, ये इस बात से भी जुड़ी है कि हमारे घरों, बाजारों और सार्वजनिक स्थानों से निकलने वाले कचरे का क्या होता है और उसका प्रबंधन किस तरह किया जाता है। इसी सोच को लोगों की भागीदारी से आगे बढ़ाने के लिए हर वर्ष स्वच्छता ही सेवा अभियान आयोजित किया जाता है। इस वर्ष भी

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: சிறுவர் சோலை, இது சிறுவர்களுக்கான இனிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா?
2: சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி வி எஸ் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் உரை வழங்க வந்திருக்காரு. ஏ ஆர் சௌமித்ரன்.

அன்பார்ந்த வானொலி நேயர்களுக்கும் என்னை போல ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமை சுட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். நண்பர்களே, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பார்கள். ஆயுதம் ஏந்தி போராடினால் மட்டும்தான் ஒரு நாடு விடுதலை பெற முடியுமா? இல்லை. தன் கூர்மையான அறிவாலும் நாவன்மையாலும் கல்வி சீர்திருத்தங்களாலும் ஒரு முழு சமுதாயத்தையும் முன்னேற்ற முடியும் என்று வாழ்ந்து காட்டிய ஒரு மாமனிதரை பற்றி தான் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அவர் வேறு யாருமல்ல, மகாத்மா காந்தியடிகளாலேயே என் மூத்த அண்ணன் என்று அன்போடு அழைக்கப்பட்ட வலங்கைமான் சங்கரநாராயண சீனிவாச சாஸ்திரி அவர்கள்தான். காந்திஜி பிறப்பதற்கு சரியாக 10 நாட்களுக்கு முன்பாக, அதாவது 1869 செப்டம்பர் 22 பிறந்தவர். இன்று நாம் படிப்பதற்கு பல வண்ண புத்தகங்கள், கணினிகள், மின் விளக்குகள் என எல்லாமே இருக்கின்றன. ஆனால் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் பிறந்த குடும்பம் அப்படிப்பட்டதல்ல. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள வலங்கைமான் என்ற ஒரு சிறு கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் மகனாக பிறந்தார். அவரது குடும்பத்தில் கடுமையான வறுமை நிலவியது. அக்காலத்தில் அவருக்கு படிப்பதற்கு தேவையான புத்தகங்களோ உடைகளோ வாங்குவதற்கு கூட பொருளாதார வசதி இல்லை. இரவில் வீட்டின் வெளியே தெருவிளக்கின் வெளிச்சத்தில் நின்று கொண்டுதான் அவர் புத்தகங்களை படித்து தன் பள்ளிப்படிப்பை முடித்தார். பழைய புத்தகங்களை இரவல் வாங்கி இரவெல்லாம் விழித்திருந்து படித்து வகுப்பில் முதல் மாணவனாக திகழ்ந்தார். வறுமை என்பது ஒருபோதும் சாதிக்க தடையல்ல என்பதற்கு சாஸ்திரியின் இளமை காலமே முதல் சான்று. சாஸ்திரி அவர்களின் கல்லூரி வாழ்க்கையில் நடந்த ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை கேட்கும்போது நம் கண்களில் கண்ணீரே வந்துவிடும். சாஸ்திரி அவர்கள் கும்பகோணம் அரசினர் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம். ஒரு நாள் கல்லூரிக்கு செல்லும் வழியில் திடீரென கடுமையான மழை பெய்ததால் சாஸ்திரியின் சட்டை நனைந்து விட்டது. வேறு சட்டை இல்லாததால் அவர் சட்டை இல்லாமலேயே வகுப்பறைக்கு சென்றார். அதை கண்ட ஆங்கிலேய முதல்வர் பில்டர் பெக் சட்டை அணியாமல் வந்ததற்காக அவருக்கு 8 அணா அபராதம் விதித்தார். அப்போது சாஸ்திரி அவர்கள் கண்களில் கண்ணீருடன், ஐயா, என்னிடம் 8 அணா இருந்திருந்தால் நான் புதிய சட்டை வாங்கியிருப்பேனே தவிர இப்படி வந்திருக்க மாட்டேனே என்றார். இதை கேட்டு உருகிய அந்த ஆங்கிலேய அதிகாரி அபராதத்தை தள்ளுபடி செய்ததுடன் அவருக்கு புதிய சட்டையையும் வாங்கி தந்தார். இந்த வறுமையே பிற்காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்விக்காக அவர் உழைக்க காரணமாக அமைந்தது. ஆசிரியர் பணியில் தனது வாழ்க்கையை தொடங்கிய சாஸ்திரி அவர்கள் சென்னை திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியராக உயர்ந்தார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய 3 மொழிகளிலும் மிகச்சிறந்த புலமை பெற்றிருந்தார். இங்கே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு உண்டு. அக்காலத்தில் உலக புகழ்பெற்ற ஜேசி நெஸ்வில்ட் என்பவர் எழுதிய ஆங்கில இலக்கண புத்தகத்தில் இருந்த சில பிழைகளை சாஸ்திரி அவர்கள் சுட்டிக்காட்டி திருத்தினார். ஆங்கிலத்தையே தாய்மொழியாக கொண்ட வெள்ளையர்கள் இவரது பேச்சை கேட்டு வாயடைத்து போனார்கள். அதனால்தான் ஆங்கில அரசு இவரை பாராட்டி வெள்ளி நாக்கு சொற்பொழிவாளர், அதாவது சில்வர் டங்க்ட் ஒரேட்டர் என்ற உலக புகழ்பெற்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. பிரிட்டன் மன்னர் 5ஜார்ஜ் சக்கரவர்த்தி இவருக்கு தி ரைட் ஆனரபிள் என்ற மிக உயரிய பிரிட்டிஷ் பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். 1921 நடைபெற்ற ஏகாதிபத்திய மாநாட்டில் கலந்து கொண்ட சாஸ்திரி அவர்களின் சொல்வன்மையை பாராட்டி லண்டன் மற்றும் எடின்பர்க் ஆகிய புகழ்பெற்ற பிரிட்டிஷ் நகரங்கள் தங்களது மிக உயரிய கௌரவமான ஃப்ரீடம் ஆஃப் த சிட்டி என்ற கௌரவ உரிமையை வழங்கினார். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கௌரவத்தை பெற்ற முதல் இந்தியர் சாஸ்திரி ஆவார். கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்கிய இந்தியாவின் சேவர்கள் சங்கம், அதாவது சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி என்ற அமைப்பில் சாஸ்திரி அவர்கள் தன்னை இணைத்து கொண்டார். கோகலேவுக்கு பிறகு அந்த அமைப்பின் தலைவராகவும் பொறுப்பேற்று சொத்து சுகங்களை துறந்து முழுநேர சமூக சேவையில் ஈடுபட்டார். 1916 இந்திய மத்திய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சாஸ்திரி இந்தியர்களின் உரிமைகளுக்காக சட்டமன்றத்தில் புயலாக சுழன்றார். இந்தியர்களை காரணமின்றி சிறையில் அடைக்கும் கொடூரமான ரௌலட் சட்டத்தை எதிர்த்து பாராளுமன்றத்தில் மிக ஆக்ரோஷமாக முழங்கினார். சாதி பாகுபாடுகளை கடுமையாக எதிர்த்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் வழிபாட்டு உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்தார். பெண் கல்வியை தீவிரமாக ஊக்குவித்தார். மிக இளம் வயதிலேயே பெண்களுக்கு நடக்கும் குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கான சட்டங்கள் இயற்றப்பட ஆங்கில அரசிடம் தொடர்ந்து போராடினார். சுயநலமற்று தன் வாழ்நாளையெல்லாம் நாட்டுக்காகவும் ஏழை மக்களுக்காகவும் அர்ப்பணித்த சாஸ்திரி அவர்களை அன்றைய நாளிதழ்களும் பொதுமக்களும் அன்போடு மக்கள் சாஸ்திரி என்று அழைத்தனர். பிரிட்டிஷ் அரசு

0: அரசு அவருக்கு சர் என்ற உயரிய பிரிட்டிஷ் பட்டத்தை வழங்க முன்வந்தபோது அதை ஏற்க மறுத்துவிட்டார். ஆங்கிலேயர்களின் பட்டங்களை விட இந்திய மக்களுக்காக சேவை செய்யும் எளிய மக்கள் சாஸ்திரி என்ற அடையாளமே எனக்கு போதும் என்று கூறி தன் தேசப்பற்றை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதன் தன் சுயநலத்தை துறந்து பொதுநலத்தோடு வாழும்போதுதான் மக்களால் அரியணையில் வைத்து போற்றப்படுகிறான் என்பதற்கு சாஸ்திரி அவர்களின் வாழ்க்கையே உதாரணம். சாஸ்திரி அவர்களின் ஆளுமை வெறும் அரசியல் மேடைகளோடு நின்றுவிடவில்லை. லண்டனில் நடந்த வட்டமேஜை மாநாடுகளில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டு இந்தியாவின் சுயராஜ்ய உரிமைக்காக தன் அசைக்க முடியாத வாதங்களை வைத்தார். அதே போல ஆங்கிலத்தில் உலகமே வியக்கும் வண்ணம் பேசினாலும் தன் தாய்மொழியான தமிழின் மீது அவர் அளப்பரிய காதல் கொண்டிருந்தார். தனது வாழ்வின் பிற்பகுதியில் சென்னை கம்பன் கழகத்தில் அவர் ஆற்றிய கம்பராமாயண சொற்பொழிவுகள் இன்றளவும் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஆங்கில புலமை பெற்ற ஒருவர் தமிழ் இலக்கியத்தின் நயத்தையும் இவ்வளவு ஆழமாக ரசித்து எடுத்துரைக்க முடியும் என்பதற்கு சாஸ்திரி அவர்களே சிறந்த உதாரணம். தனது வாழ்நாளின் இறுதி பகுதியில் கடுமையான உடல்நலக்குறைவு இருந்த போதிலும் சென்னை சமஸ்கிருத அகாடமியில் ஸ்ரீராமனின் மாண்புகளையும் மனித பண்புகளையும் விளக்கி 30 சொற்பொழிவுகளை ஆக்கப்பூர்வமாக பேசினார். வால்மீகியின் சமஸ்கிருத ஸ்லோகங்களை அப்படியே மேற்கோள் காட்டி அவற்றின் ஆழமான தத்துவ கருத்துக்களை தனது அசாத்தியமான ஆங்கில அறிவின் மூலம் உடனடியாக விளக்கி இந்த இருவேறு உலகங்களையும் அவர் மிக அழகாக ஒன்றிணைத்தார். ஆங்கிலத்தில் பேசியதன் மூலம் சாஸ்திரி அவர்கள் பண்டைய சமஸ்கிருத ஞானத்திற்கும் சமகால ஆங்கில கல்வி கற்ற தலைமுறைக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்து ஒரு பாலமாக செயல்பட்டார். சாஸ்திரி அவர்கள் சென்னையில் இந்த 30 இராமாயண உரைகளை நிகழ்த்திய செய்தியை கேள்விப்பட்ட காந்திஜி இதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். காந்திஜியின் வேண்டுகோளின்படி ஆங்கிலத்தில் அவர் ஆற்றிய இந்த உரை பிற்காலத்தில் புத்தகமாக வெளிவந்து உலக அறிஞர்களால் பெரிதும் பாராட்டப்பட்டது. சாஸ்திரி அவர்கள் இந்தியாவின் முதல் சர்வதேச தூதுவராக விளங்கினார். தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கு வாழ்ந்த இந்திய வம்சாவளி மக்களின் குடியுரிமைக்காகவும் அவர்களுக்கு சம உரிமை கிடைக்கவும் போராடினார். அவரது முயற்சியால் ஆஸ்திரேலியாவில் இருந்த இந்தியர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் இந்திய சமூக மக்களின் உதவியோடும் தனது சொந்த முயற்சியாலும் டர்பன் நகரில் சாஸ்திரி கல்லூரி என்ற புகழ்பெற்ற உயர்நிலை பள்ளியை நிறுவினார். இன்றளவும் அப்பள்ளியும் கல்லூரியும் தென்னாப்பிரிக்காவில் செயல்பட்டு வருகிறது. முதல் உலகப் போருக்கு பின் அமைக்கப்பட்ட உலக நாடுகளின் கூட்டமைப்பான லீக் ஆஃப் நேஷன்ஸ் அமைப்பில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பிரதிநிதியாக கலந்து கொண்டு உலகத் தலைவர்கள் வியக்கும் வண்ணம் கம்பீரமாக உரையாற்றினார். நமது தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக 5 பணியாற்றி ஏழை மாணவர்களின் உயர்கல்வி மேம்பாட்டிற்கான பல உன்னதமான திட்டங்களை கொண்டு வந்தார். மகாத்மா காந்தியடிகளுக்கும் சீனிவாச சாஸ்திரி அவர்களுக்கும் இடையே மிக ஆழமான நட்பு இருந்தது. அரசியல் கொள்கைகளில் மாறுபாடுகள் இருந்தாலும் காந்தியடிகள் இவரை தனது சொந்த மூத்த சகோதரராகவே கருதினார். 1946 ஏப்ரல் 17 தமது 76 வயதில் சாஸ்திரி அவர்கள் மறைந்த போது காந்தியடிகள் இந்த உலகம் இந்தியாவின் மிகச்சிறந்த உன்னத மகன்களில் ஒருவரை இழந்துவிட்டது என்று கண்ணீர் மல்க தனது இரங்கலை தெரிவித்தார். ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டுமே நாட்டின் விடுதலைக்கு வழிவகுக்காது. அறிவாலும் சிறந்த பேச்சாலும் கல்வி சீர்திருத்தங்களாலும் ஒரு சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக முன்னேற்ற முடியும் என்று தனது வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியிலும் வாழ்ந்து காட்டியவர் V.S. சீனிவாச சாஸ்திரி அவர்கள். வறுமையை வென்று அறிவால் உலகை வென்ற சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி V.S. சீனிவாச சாஸ்திரி அவர்களின் புகழை நாமும் நினைவில் ஏந்துவோம். நன்றாக படித்து நம் நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்ப்போம். அவர் விரும்பி கூறிய வரிகளுடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். நீங்கள் உறுதியோடும் உண்மையோடும் பின்பற்றி வருகின்ற தர்மமே உங்களை பாதுகாப்பதாக.
1: இதுவரை சமூக முன்னேற்றத்தின் முன்னோடி V.S. சீனிவாச சாஸ்திரி அவர்கள் உரை வழங்கினார். A.R. சௌமித்ரன். சங்கீதம் சந்தோஷம் பகுதியில நமக்காக மிருதங்கம் வாசிக்க வந்திருக்காரு வேதாந்த் ஸ்ரீநாத்.

0: வந்திருக்காரு வி சௌரீஷ்.
1: நான் இப்போ உங்களுக்கு முயல்களும் தவளைகளும் என்ற கதையை கூற போகிறேன். ஒரு காட்டில் முயல் கூட்டம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த முயல்கள் பச்சை பசேல் என இருந்த அந்த காட்டில் கிடைத்த உணவுகளை எல்லாம் உண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அவர்களுக்கு அங்கு சுலபமாக சாப்பிட உணவு தினமும் கிடைத்து கொண்டிருந்தது. திடீரென்று கோடை காலம் வந்தது. கோடைக்கால வெப்பம் அதிகமாக இருந்ததால் அங்கே பச்சை பசேல் என இருந்த பொருட்கள் எல்லாம் கருகி பாலைவனம் போல் தோற்றம் அளித்தன. இந்த முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்காமல் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருந்தன. அங்கே வேட்டை நாய்கள் இந்த முயல்களை அங்கேயும் இங்கேயும் பதுங்கி வேட்டையாட காத்திருந்தன. அந்த வேட்டை நாய்களை கண்டு இந்த முயல்கள் பொந்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருந்தன. உணவு இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டன. எவ்வளவு நாள்தான் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து இருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எல்லா முயல்களும் கூடி பேசிக்கொண்டு இருந்தன. அப்போது ஒரு முயல் சொன்னது, கடவுள் நம்மை பலவீனமாக படைத்து விட்டார். எல்லா விலங்குகளுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் அளவிற்கு பலம் உடையதாக இருக்கின்றன. ஆனால் நாம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் பலவீனமாக இருக்கிறோம். கடவுள் ஏன் நம்மை இப்படி படைத்து விட்டார் என்று குறை கூறிக்கொண்டே இருந்தது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, என்னால் இதற்கு மேல் இதை பொறுத்து கொள்ள முடியாது. பசியினாலும் இந்த வேட்டை நாய்களை பார்த்தும் பயந்து ஒதுங்கி வாழ்வதை விட சாவதே மேல். நான் ஏதாவது ஒரு நதியில் சென்று விழுந்து விடுகிறேன் என்று சொன்னது. அப்போது மற்றொரு முயல் சொன்னது, நாம் அனைவரும் எது செய்தாலும் ஒன்றாக செய்ய வேண்டும். வாழ்ந்தால் ஒன்றாக வாழ்வோம், இல்லையா எல்லோரும் சேர்ந்து நதியில் விழுந்து விடுவோம் என்று நதியை நோக்கி புறப்பட்டு சென்றனர். அந்த முயல்கள் எல்லாம் ஒரு நதிக்கரையை சென்று அடைந்தன. அங்கே சில தவளைகள் நதிக்கரையில் இருந்தது. இந்த தவளைகள் எல்லாம் முயல்களை பார்த்து பயத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக நதியில் குதித்தன. இதை பார்த்த முயல் கூட்டம் ஆச்சரியமாக நின்றது. இந்த தவளைகள் நம்மை பார்த்து பயந்து நீருக்குள் குதிக்கின்றன. நாம் தான் இந்த உலகத்திலேயே பலவீனமானவர்கள் என்று எண்ணினோம். நாம் தான் அனைவரையும் பார்த்து அஞ்சுகிறோம் என்று பேசிக்கொண்டோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் அஞ்சுகின்றனர். இந்த தவளைகளுக்கு நம்மை பார்த்தால் பயமாக இருக்கிறது போல என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது ஒரு முயல் சொன்னது, நாம் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளவும் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நிச்சயமாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். நாம் அந்த வழி என்ன என்று கண்டுபிடிப்போம். இந்த நதியில் விழுந்து நம் வாழ்வை முடித்து கொள்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வதே மேல் என்று கூறிக்கொண்டு உணவு தேடி வேறு இடத்திற்கு திரும்பின. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். எந்த தவறான முடிவும் எடுக்கக்கூடாது.
0: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் வி சௌரீஷ். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி அவர்கள் உரை வழங்க வந்திருக்காரு ஆர் ஸ்ரீ யக்ன நாராயணன்.
2: தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல கவிஞர்கள் தோன்றியுள்ளனர். ஆனால் தாம் வாழ்ந்த காலத்தில் சமூக பிரச்சனைகளை புரிந்து கொண்டு தனது பாடல்கள் மற்றும் கலைப்படைப்புகள் மூலம் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்கள் மிகச்சிலரே. அந்த வரிசையில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பெற்றவர் உடுமலை நாராயண கவியாவார். அவர் ஒரு கவிஞர் மட்டுமல்ல, சமூக சிந்தனையாளர். சீர்திருத்த கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சென்றவர். திரைப்பட பாடலாசிரியர் என பல பரிமாணங்களை கொண்டவர். உடுமலை நாராயண கவி அவர்கள் உடுமலைப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். எளிய மக்களின் வாழ்க்கையையும் அவர்களின் பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவர். அதனால் அவருடைய பாடல்களில் உயர்ந்த இலக்கிய சொற்களை விட சாதாரண

மக்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய மொழி அதிகமாக இடம்பெற்றது. அவருடைய பாடல்களில் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் பொழுதுபோக்கோடு கருத்தையும் சேர்த்து கொள்வது. அவர் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி வேறுபாடு, மூட நம்பிக்கை, ஏற்றத்தாழ்வு போன்ற பல பிரச்சனைகள் இருந்தன. அவற்றை வெறுமன விமர்சிப்பதற்கு பதிலாக தமது பாடல்கள் மூலம் மக்களின் சிந்தனையை தூண்டியவர். இதனால்தான் அவரை பகுத்தறிவு கவிராயர் என்று சிறப்புடன் அழைக்கிறோம். பகுத்தறிவு என்றால் என்ன? ஒரு கருத்தை யாரோ ஒருவர் சொன்னார் என்பதற்காக அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல், இது உண்மையா, இதற்கான காரணம் என்ன, இதனால் யாருக்கு நன்மை யாருக்கு தீமை என்று சிந்தித்து பார்ப்பதே பகுத்தறிவு. இத்தகைய சிந்தனையை மக்களிடம் வளர்க்க வேண்டும் என்பதே நாராயண கவி அவர்களின் படைப்புகளின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. அவருடைய பாடல்களில் சமூக சீர்திருத்த கருத்துகள் எளிமையாகவும் நகைச்சுவையாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தியும் கூறப்பட்டன. அந்த காலத்தில் திரைப்படம் என்பது மக்களை மிகப்பெரிய அளவில் சென்றடையும் ஊடகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த வாய்ப்பை நாராயண கவி சிறப்பாக பயன்படுத்தினார். அவருடைய திரைப்பட பாடல்கள் வெறும் காதல், கற்பனை, பொழுதுபோக்கு ஆகியவற்றை மட்டும் பேசுவதில்லை. சமூக சிந்தனை, உழைப்பு, மனிதநேயம், சமத்துவம், வாழ்க்கை அனுபவம் போன்ற பல கருத்துக்களையும் எடுத்துரைத்தன. அதனால் அவரது பாடல்கள் மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றன. ஒரு நல்ல கவிஞர் மக்களின் மனதை மகிழ்விப்பார். ஒரு சிறந்த கவிஞர் மக்களின் சிந்தனையை மாற்றுவார். அந்த வகையில் உடுமலை நாராயண கவி அவர்கள் மக்களின் மனதையும் சிந்தனையையும் ஒரு சேரத் தொட்ட கவிஞர். அவர் பயன்படுத்திய மொழி மிகவும் எளிமையானது. கிராமப்புற மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இயல்பான தமிழில் கருத்துக்களை பாடல்களாக வடித்தார். இதுவே அவரது மிகப்பெரிய பலமாக அமைந்தது. அவருடைய படைப்புகளில் சமூக அநீதிக்கு எதிரான குரல் ஒலித்தது. மனிதர்கள் இடையே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தையும் அவர் வலியுறுத்தினார். மனிதன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை கருத்து அவரது சமூக சிந்தனைகளில் முக்கியமானது. மேலும் உழைப்பின் பெருமையையும் அவர் எடுத்துரைத்தார். உழைப்பவன்தான் சமூகத்தின் அடித்தளம். விவசாயி, தொழிலாளி, சாதாரண மக்கள் என அனைவரின் உழைப்பும் சமூக முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை அவரது படைப்புகள் உணர்த்தின. இன்று நாம் தொழில்நுட்பத்தில் முன்னேறியுள்ளோம். இணையம், செயற்கை நுண்ணறிவு, சமூக ஊடகங்கள் என்று உலகம் வேகமாக மாறிவிட்டது. ஆனால் பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டிய தேவை மட்டும் குறையவில்லை, மாறாக அதிகரித்திருக்கிறது. இன்று சமூக ஊடகங்களில் வரும் ஒவ்வொரு செய்தியும் உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. ஒருவர் ஒரு செய்தியை பகிர்ந்துள்ளார் என்பதற்காக அது உண்மையாகிவிடாது. நாம் கேள்வி கேட்க வேண்டும், ஆதாரத்தை தேட வேண்டும். உண்மை எது, பொய் எது என்பதை ஆராய வேண்டும். இதுதான் பகுத்தறிவு. அந்த வகையில் உடுமலை நாராயண கவி அவர்கள் நமக்கு கொடுத்த சிந்தனை இன்றைய தலைமுறைக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. அவர் கலைத்துறையை வெறும் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தவில்லை. கலை என்பது மக்களை சிந்திக்க வைக்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்பதை தமது படைப்புகள் மூலம் நிரூபித்தார். ஒரு பாடல் காதில் விழுந்து மறந்துவிடலாம், ஆனால் ஒரு நல்ல கருத்து மனதில் பதிந்துவிட்டால் அது ஒரு மனிதனின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். அப்படிப்பட்ட கருத்துக்களை மக்களின் மனதில் விதைத்தவர் நாராயண கவி. அவரது வாழ்க்கையை நாம் நினைவு கூறும்போது அவருடைய பாடல்களை ரசிப்பது மட்டும் போதாது. அவர் வலியுறுத்திய பகுத்தறிவு, சமத்துவம், மனிதநேயம், சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றையும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். உடுமலை நாராயண கவி அவர்கள் செப்டம்பர் 25 1899 பூவிலைவாடி உடுமலைப்பேட்டை என்ற இடத்தில் பிறந்தார். அவரின் பெற்றோர்கள் கிருஷ்ணசுவாமி மற்றும் முத்தம்மாள். பகுத்தறிவு கவிராயர் மற்றும் தமிழ் திரைப்பட பாடலின் தந்தை போன்ற சிறப்பு பெயர்களை கொண்டவர் உடுமலை நாராயண கவி. ஆரம்பத்தில் ஆன்மீக பாடல்களை எழுதிய இவர் மகாகவி பாரதியாரின் நட்புக்கு பின் சமுதாய விழிப்புணர்வு பாடல்களை எழுதத் தொடங்கினார். முத்துசாமி கவிராயர் மற்றும் சங்கரதாஸ் சுவாமிகளிடம் தமிழ் இலக்கணமும் நாடகக்கலையும் பயின்றார். கலைவாணர் N.S. கிருஷ்ணன் அவர்களுக்கு கிந்தனார் கதா காலட்சேபம் எழுதியவர். தமிழ்நாட்டின் இயல் இசை நாடக மன்றத்தின் சார்பாக இவரது கலை சேவையை பாராட்டி இவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இலக்கிய உலகத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி சாகித்ய

ரத்னாகர் பட்டத்தை வழங்கி கௌரவிக்கப்பட்டார். சங்கீத நாடக அகாடமி மற்றும் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை ஆகியவற்றின் மூலம் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருது இவருக்கு வழங்கப்பட்டது. பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்த கருத்துக்களை தனது பாடல்கள் மூலம் மக்களிடம் கொண்டு சேர்த்ததற்கு பெரியார் பேசும் தொண்டர் என்று அங்கீகாரம் கிடைத்தது. இந்திய அரசு உடுமலை நாராயண கவியின் நினைவை போற்றும் வகையில் 31 டிசம்பர் 2008 அன்று சிறப்பு அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டு சிறப்பித்தது. தமிழ்நாடு அரசு இவர் வாழ்ந்த திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இவருக்காக உடுமலை நாராயண கவி மணிமண்டபம் ஒன்றை அமைத்துள்ளது. இங்கு இவரது மார்பளவு சிலையும் வாழ்க்கை வரலாற்று புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளன. இவருடைய சாகாவரம் பெற்ற தமிழ் இலக்கியமும் திரைப்பட பாடல்களும் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. உடுமலை நாராயண கவி எழுதிய பகுத்தறிவு பாடலில் ஒரு சில வரிகள். வேப்பமர

0: சற்று புகைப்பட கண்காட்சியும் அமைக்கப்பட்டுள்ளன. இவருடைய சாகாவரம் பெற்ற தமிழ் இலக்கியமும் திரைப்பட பாடல்களும் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்டது. உடுமலை நாராயண கவி எழுதிய பகுத்தறிவு பாடலில் ஒரு சில வரிகள். வேப்பமர உச்சியில் நின்னு பேய் ஒன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தை குழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பிவிடாதே, நீ வெம்பிவிடாதே, சின்ன பயலே சின்ன பயலே சேதி கேளடா போன்ற வரிகளை படைத்து பகுத்தறிவை நம்முள் விதைத்தார். பாடல்கள் பல பிறக்கலாம், கவிஞர்கள் பல வரலாம், ஆனால் மக்களை சிரிக்க வைத்து, சிந்திக்க வைத்து, சமூகத்தை பார்க்க வைத்து சொற்களை விதைத்த கவிஞர்கள் என்றும் மறையமாட்டார்கள். உடுமலை நாராயண கவி ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு சிந்தனையின் குரல். ஒரு பாடலாசிரியர் மட்டுமல்ல, ஒரு பகுத்தறிவு பாதையின் பயணி. அவர் பாடிய காலம் கடந்தாலும் அவர் எழுப்பிய கேள்விகள் இன்னும் வாழ்கின்றன. சிந்தனை வாழ்க, பகுத்தறிவு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழின் சிந்தனை குரல்கள் என்றும் வாழ்க. உடுமலை நாராயணகவி அவரது புகழ் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவரது பகுத்தறிவு சிந்தனைகளை தலைமுறை தலைமுறையாக தொடரட்டும்.
1: இதுவரை பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி அவர்கள் உரை வழங்கினார். ஆர். ஸ்ரீ யக்ஞநாராயணன்.

நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR சென்னை children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: மற்றும் ஒரு சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.
1: மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாமா?
2: நேரம் இப்பொழுது 7:45. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM Gold. திரைசை கேட்கலாம். அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா பாடிய பாடல்.

0: நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் மாத ஊதிய உச்சவரம்பு உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது குறித்து திருச்சி மண்டல ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் திரிபாதி நமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, பீகார் மாநிலத்தில் நிறுவியுள்ள ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. முதலில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதியின் மாத ஊதிய உச்சவரம்பு 15,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு அமலுக்கு வந்துள்ளது. இந்த சமூக பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்து கொண்டு பயன்பெற வேண்டுமென திருச்சி மண்டல ஆணையர் திரு ஆஷிஷ்குமார் திரிபாதி நமது செய்தியாளரிடம் அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார்.
2: I am ஆஷிஷ்குமார் திரிபாதி, ரீஜனல் பி எஃப் கமிஷனர், எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ரீஜனல் ஆஃபீஸ், திருச்சி. The purpose of this brief is to inform the recent major change initiatives that has been launched by the government of India as well as EPFO head office. So the first very recent and major change is that EPFO wage hike, basically wage ceiling increase, has been done. So you might have heard that on 16th September 2026, Union Government approved the EPFO wage hike from current 15,000 ceiling to 25,000 rupees. The last hike was there on 1st September 2014. At the time, the wage hike increase was from 6,500 to 15,000. Thereafter, now, after 12 years, the wage hike has increased from 15,000 to 25,000. It's a major initiative in formalization of employment, widening social security net, and providing social security benefit to the employees. As of now, you all know that those employees who were getting wages more than 15,000, they were not come under the coverage of EPFO. Now, those employees who are getting wage from exceeding 15,000 and up to 25,000, they will come under the EPFO limit. So, under EPFO limit, as you all know, that once they covered, they will get EPF benefits, they will get EPS benefit, as well as employees deposit link insurance scheme. This will help social security to the employees as well as they are dependent. As in brief, I would like to inform about you, EPFO.

0: So EPFO is India's one of the largest social security organization. All the establishments having more than 20 employees and covered having employees now up to earning up to wage ceiling of 25,000 rupees, they are made coverable under EPF Act, by which they get benefit of EPF. So for EPF, 12% of employer share and 12% of employee share that is remitted into EPF account. Out of 12% of employer share, 8.33% goes directly to their pension account. So on retirement, they will get pension. Since their pension contribution is going to increase, so after retirement, they will get more pension. For example, if a person who has at present who has worked about 30 years and his average wage ceiling is 15,000 per month, if he has been working here in EPFO and completed 30 years, he would be drawing a pension of around 6,400 rupees. Now, after wage ceiling hike, after attaining 30 years of age, his pension will increase to 10,700. So from 6,400, there will be more than 4,000 rupee hike in pension. Similarly, without any contribution, he will be getting benefit of EDLI, in which unfortunately while working, if the member passes away, he dies due to accident or any other thing while in service, his dependent family members, they will get 7 lakh rupees as insurance. Also, pension benefits wife and the children up to 25 years of age, two children, they will get the pensionary benefits also. So it's a very wide and very encouraging step regarding increasing social security net. Other initiatives like PMVBRY, Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana. You might have heard that in the month of 19 June, Prime Minister Honorable Sri Narendra Modi by he himself provided monetary benefit to employers and employees. This scheme is for encourage employers to generate new employment, in which the benefit is given to both employees as well as employers. Those employers who, as per the criteria, if they cross a threshold limit and every month if they generate new employment, so government give them financial contribution. Similarly, the new employees who joins, they get up to 15,000 rupee in two installment. Another very much needed initiative that was launched on behalf of demand from the employers, employees enrollment scheme. It was there like those employees who have been left behind and they were eligible to become members, that employer can come forward and make them EPF members. These are few initiatives that has been launched.
1: மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்தில் நிறுவியுள்ள ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு.
2: வாழ்க்கை என்னும் வண்டி சக்கரம் சுழல்வதற்கு ரயில் சக்கரங்களும் கூட உதவி புரிகின்றன. பொதுவாக சக்கரம் அச்சுடன் இணைந்து ஆரம்பகால போக்குவரத்து முறைகளை சாத்தியமாக்கியது. காலப்போக்கில் மற்ற தொழில்நுட்பங்களின் வளர்ச்சியுடன் அது நவீனமடைந்தது. மத்திய அரசு இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பல்வேறு பொருள்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. அந்த வகையில் பீகார் மாநிலம் சாரண் பகுதியில் இந்திய ரயில்வேயால் கடந்த 2008 ஆண்டு 1600 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நிர்வகிக்கப்படும் ரயில் சக்கரங்கள் தயாரிக்கும் ஆலை நாட்டின் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்திய ரயில்வே சக்கர இறக்குமதியை குறைத்து உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்த ஆலை இயங்கி வருகிறது. இந்தியாவில் ரயில் சக்கரங்களை வார்ப்பு முறையில் தயாரிக்கும் அரசிற்கு சொந்தமான இரண்டு தொழிற்சாலைகளில் ஒன்றாக இந்த ஆலை உள்ளது. இங்கு ரயில்வே துறையில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு பொருட்களை 1700 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் நறுக்கி உருக்குகின்றனர். துல்லியமான வார்ப்பு, வெப்ப சிகிச்சை, இறுதி வடிவம் தருதல் மற்றும் கடுமையான ஆய்வுகள் வரையிலான பணிகள் நடைபெறுகின்றன. அதன் பயனாக ரயில்கள் இயங்குவதற்கு தேவையான 4 வகையான சக்கரங்கள் கிடைக்கின்றன. ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தில் தாங்கள் தயாரிக்கும் ஒவ்வொரு சக்கரமும் அதிக சுமைகள், தொடர்ச்சியான அதிர்வுகள், பிரேக் போடும் போது உருவாகும் அதிக வெப்பத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார் பேலா ரயில் சக்கர ஆலையின் முதன்மை தலைமை எந்திரவியல் பொறியாளர் திரு ஆர் ஆர் பிரசாத்.
3: It is a made in India product. Of course, we take help from vendor partners for many of the components and also take help from them in maintenance and supply EMU wheels to ICF regularly. In fact, ICF is one of our major customers.
2: கடந்த 2025-26 ஆண்டில் 60,699 சக்கரங்களை விநியோகம் செய்துள்ள இந்த ஆலை நடப்பாண்டின் இலக்காக 72,000 என நிர்ணயம் செய்துள்ளது. எதிர்காலத்தில் ஆண்டொன்றுக்கு 100,000 சக்கரங்கள் தயாரிக்கப்படும். 500 கிலோ எடை கொண்ட ஒரு சக்கரம் உற்பத்தி செய்ய சராசரியாக 100,000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சக்கரம் 300,000 கிலோமீட்டர் வரை பயன்படுத்தப்படுகிறது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் வளர்ச்சியடையும் இந்தியாவின் அடித்தளங்களாக உள்ளன. பீகார் மாநிலம் சரண் மாவட்டம்

0: மேலா ரயில் சக்கரங்கள் தொழிற்சாலையிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். கரம் பூஜா எனும் அறுவடை திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இயற்கைக்கு நன்றி செலுத்துதல் மற்றும் கடமை மீதான பக்தி மற்றும் சகோதரத்துவ உணர்வு ஆகியவற்றோடு தொடர்புடைய கரம் பண்டிகை நமது வளமான பழங்குடியின கலாச்சாரம் மற்றும் வாழ்வியல் நெறிகளை பிரதிபலிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த கரம் பூஜா அனைத்து நாட்டு மக்களின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய ஆயுஷ் திட்டத்தின் கீழ் கடந்த 4 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க உள்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ மேம்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக 103 ஒருங்கிணைந்த மருத்துவமனைகள், 384 மருந்தகங்கள் மற்றும் 13 கல்லூரிகள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் 220 மருத்துவமனைகள், 2269 கிளினிக்குகள் மற்றும் 24 கல்லூரிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நாட்டில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தற்போது இந்த துறை 5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதாகவும், மேலும் ஜவுளி ஏற்றுமதியை 100 பில்லியன் டாலராக விரிவுபடுத்தவும் மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 70% அதிகமான ஜவுளி கழிவுகள் மறுசுழற்சி செய்யப்படுவதாகவும், இதன் சந்தை வரும் 2030 ஆண்டுக்குள் 3.5 பில்லியன் டாலர் அளவை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார்.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: You were listening to a repeat broadcast of today's Market Mantra program, originally aired at 6:30 p.m.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசை. நேரம் 11:00 மணி 39 நிமிடம் 7 நொடிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது கஜினி படத்திலிருந்து கார்த்திக் பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது கில்லி படத்திலிருந்து உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த ஒழிக்கவிருப்பது கோலமாவு கோகிலா படத்திலிருந்து அபய் ஜோத்பூர்கர் பாடல. பாடல்.
1: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்தை பொண்ணதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, வேற குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டாச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்லுவேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இது வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை. முதல் முறையா உங்ககிட்டதான் சொல்லப்படுறேன்.

நேரம் நள்ளிரவு 12:32:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கப்பிருப்பது பில்லா 2 படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, தன்வி ஷா மற்றும் சுவி சுரேஷ் இணைந்து பாடல.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒழிக்கவிருப்பது இருமுகன் படத்திலிருந்து கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, அபய் ஜோத்பூர்கர் மற்றும் உஜ்ஜயினி ராய் இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 மெகா ஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை.

நிகழ்ச்சியின் முதல் ஒழிக்கவிருப்பது அன்பே ஆறு படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் ஷாலினி இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது வேட்டையாடு விளையாடு படத்திலிருந்து ஃப்ராங்கோம் சோலார் சாய் மற்றும் சௌமியா ராவ் என இந்த பாடலில் பாடல்.

0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது மன்மதன் படத்திலிருந்து அனுஷ்கா பாடியுள்ள பாடல்.
1: I'm taking the high. Fall back.

நேரம் நள்ளிரவு 1:32, 20 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இந்நிகழ்ச்சியில் பிரியா, சிட்டுக்குருவி, கிழக்கே போகும் ரயில் ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிபரப்பு கேட்கலாம். முதலில் பிரியா படத்திலிருந்து பாடல்கள்.

ஒலித்த பிரியா படத்திலிருந்து பாடல்களை பாடியவர்கள் எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ், ஜென் சி பி சுசீலா ஆகியோர். நிகழ்ச்சியில் அடுத்து சிட்டுக்குருவி படத்திலிருந்து பாடல்கள்.

பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் காது குருதையிலே ஊர்வோலாம் பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம்

பொண்ணுல பொண்ணுல பண்ணுல மூக்குத்தி மின்னுது மின்னுது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அட போய் கா.

சிட்டுக்குருவி படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர், பி சுசீலா, எஸ் ஜானகி ஆகியோர். நிகழ்ச்சியின் நிறைவாக கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து சில பாடல்கள். பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல்.

மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கலங்கைகள் தரும் இசை தேன்பானோ.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி.
3: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேர்?

நேரம் 3:43. சென்னை எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இனியராகும் நிகழ்ச்சியில் உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உஸ்தாத் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் தபலா.

நேர்களே, இன்றைய இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை உஸ்தாத் சுல்தான்கான் அவர்களின் சாரங்கி இசை கேட்டீர்கள். உஸ்தாத் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தபலா.

0: at the Asian Games. Indian men's badminton team defeated hosts Japan in the quarterfinals. India will face defending champions China in the semifinals today. In Wushu, Roshbina Devi advanced to the semifinals of the women's 60 kg event. She secured a 5-0 win over Chu Mansin of Macau in the quarterfinals. India's Aryan also moved to the quarterfinals as he fights for a medal. Indian boxer Jadumani Singh marched into the pre-quarterfinals in the men's 55 kg preliminary round. Earlier, Sakshi Chaudhary entered the pre-quarters. In men's cricket, India narrowly avoided a historic upset, defeating hosts Japan by 2 runs in a rain-curtailed 5-overs-a-side one-off T20 international match at Sano yesterday. The Indian Meteorological Department has issued red alert for extremely heavy rainfall over isolated places in Chhattisgarh, Odisha, coastal Andhra Pradesh and Telangana for the next 2 days. For Delhi, IMD said the national capital will witness mostly clear skies with no rain. And that is the end of this news bulletin.
1: நேரம் அதிகாலை 4:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலை. பொங்கும் மங்கலம்.
2: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
3: கொங்கம்பட்டு ஏவி முருகையன் அவர்கள் தவில்.
2: கூவி அழைத்தால் என்று தொடங்கும் கவிஞர் வாலி ஏற்றிய பாடல். வலஜிராகம் ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கடலூர் எம்பி பாலச்சந்தர் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது புலரும் பொழுது. திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

0: அடுத்து சிவகவி படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.
1: சங்கோஜங்கர கௌரி சாதிவ